0: என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது?
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு இருக்காருக்கா.
0: அங்க வரக்கு பொம்மை அஞ்சலே,
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துட போகுது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சான். விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். விட்டுருங்க
1: மச்சான், வேலி போடுறேன். உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம், எங்களை பம்பல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே
0: ஒண்ணே அடிக்காதீங்க,
1: இன்ன ஒண்ணே அடிக்கு வா, ஒண்ணே அடிக்கு வா.
2: எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு
3: கேக்குறான்ல சொல்லு.
1: கையெடுப்பான். அப்புறம் எல்லாமே நடந்தது, அபிஷேகம் ஆராதனை மிச்சம் மீதியும் கோப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை, உங்க பையனா சரிவே ரொம்ப நல்ல பையன், ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் குறையும் ஈஸியா நடக்கு, திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான், பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு, உங்களுக்கு வரிசையா இருக்கு, ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே, அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
4: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: என்ன
1: தெரியலையா, நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாம தூரம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்க கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க ஐயா, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அப்ப கூட பாட்டாக்கிறவின் பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தேன்.

0: பாரவி எப்ப இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன், 5 ரூபாய்தான்டா கேட்டேன்.
1: என்ன கோபத்துல இருந்தான அளவு
0: பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அண்ணில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சில பொழுச்சு துப்பிட்டான்னு பான் கிரவின்னு பேமஸ் ஆனது.
1: ஆனா அந்த கத்து குத்து கண்ணே
0: அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன், பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டையும் மாமூல் கேட்டேன், 2 ரூபாய்தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்தியை உருவிட்டா
1: எடுத்தேம்பாரு ஓட்டம்.
0: மார்க்கெட் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன உள்ளடா அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் விளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
2: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்காம்பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனா பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்திருக்கான். என்ன சாரித்திரம் பிறக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பொழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறா, நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சா பீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
2: அது ஜீன்ஸ் கேக்க பிளேட போட்டா ஆல்ரெடி கிங்க ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க, புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
0: ஆகணும்டா ஆகணும்.
2: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல.
0: ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?
2: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் வந்து அடி வாங்கினா ஏட்டையா காண்டி என்ன செய்வே? நீ
2: உத்திக்கு இருக்கிற வீட சொந்த வீடா
0: வைக்கிறேன். நல்லவன்டா நீ. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்கடமா பாத்து ஒரு இடம் சொல்றேன், அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
2: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா, இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல.
0: அடி வாங்குற பத்தி
2: பிரச்சனை
0: தொழில கத்துக்கிறோம்.
3: இவர் எச்சிக்கிற ஏகாம்பரம் நினைச்சியா? என்கவுண்டர் ஏகாம்பரம், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா
0: சும்மா
3: அவன் உள்ள போட்டு லாக்
2: பண்ணியா? கொலை பண்ணாம விட மாட்டான்.
0: இந்த பாப்பா அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்?
3: அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே ஏட்டையா?
0: அடிக்கவே இல்லையா?
3: ஆமா
0: இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிய பேச்ச கேட்கணும், புரியுதாப்ப? என்னது இது
3: ஏட்டையா? இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன் உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கான். எப்படி நம்ம ஐடியா?
0: இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான், அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர கால கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
0: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறவனே.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசி. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

0: கண்டா நாய் அடிக்கிற நாய்
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா கல்லு இருக்கடா. அது ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானு, திரும்பிடா.
2: உங்களதுதான்டா.
0: என்ன
2: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
0: 10 லேன்னு
2: சொன்ன. எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன.
1: எரியலீங்களா?
2: எரியலையாபா. ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையில எரியலீங்களா?
2: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணா
2: அண்ணா
1: பாட்டி பத்து போறேன்.

0: underwear down, underwear gone, yo, yo.
1: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்திதான் வருது. இதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க,
2: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
1: அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால்
3: அடிக்கிறான். நல்லா அடற முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு. வந்தா பேச்சு வண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சிக்கல்ல வரா, கீழே வரடா, நீ கீழே வரடா. எடுத்துட்டியா? மேல முருக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா? அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்ப ரன் பண்ண. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
1: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்பிட்டு போயிலுமா ஓட்டுறாங்க? என்னத்த
2: இங்க உட்காந்துட்டு அங்க நடக்கிற தப்பு எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க.
1: அப்படி நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா?
2: ஓஹோ,
1: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
3: எக்ஸ்கியூஸ் மீ,
1: என்ன சார்
3: மியூசிக்னா? என்ன
1: மியூசிக்னா? இசை.
3: இசைனா?
1: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
3: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
1: என்ன சார், இது கூட தெரியாது. ஹார்மோனிய பொட்டுக்குல இருந்து வருது. ஏன்டா தெரிக்கிறீங்க?
3: இசை இயற்கையில இருந்து வருது.
1: எப்படி எப்படி எப்படி?
3: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
1: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
3: அதே மாதிரி தான் இசையும். கொத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
1: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
3: புரியலையா தம்பி?
1: என்ன சார் கொட்டுறீங்க?
3: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
1: ஆமா,
3: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம்.
2: சார் பாத்தீங்களா, இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
4: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
2: கண்டினியூ பண்ணுங்க.
3: சரி, இது என்ன?
1: மூணு.
3: இது விரல்டா? மூணு எப்படி இருக்கும்?

0: என்னடா குழப்புறா?
1: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: தெரிஞ்சு போய் சார், ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வல்லியா இருக்கு, அதான் கேக்குறேன். ஆத்திச்சுப்பா,
2: அது இட்லி. இட்லி எப்படி இருக்கும்? மூணு எப்படி இருக்கும் தெரியுமா?
0: எப்படி
3: இப்படி இருக்கேன்? மூணு தொட்டது யாரு?
4: பொய்யா,
2: அமிர்தலிங்கடா. எந்த அமிர்தலிங்கம்? மூணு தொட்டது இந்த அமிர்தலிங்கம். ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த செடிங்க?
2: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்க. நீ
0: ஒட்டையா
2: புடுங்கலையா?
0: என்னடா அதான், அது மீசங்க.
2: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
2: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
2: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
0: அது ஓடிடுச்சுங்க.
2: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, ஏன்டா எந்திரிச்சா? ஏன்டா எந்திரிச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
0: பிளைட்டா?
2: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா.
0: என்னங்க
2: பெல்ட்ட மாட்டா?
0: பெல்ட், பெல்ட். அம்மா,
2: இந்த பெல்ட்டா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டா.
0: மாட்டறங்க.
2: மாட்டா?
0: மாட்டு தாமி.
2: மாட்டே. பெல்ட்ட மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுங்க.
2: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும்.
0: ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே.
2: காஞ்சி பட்டியில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்க? பாபைக்கு வந்தியா? தீவிர

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:45 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல. நல்ல சங்கம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: டேய், தீவிலும் ராசிபுலும் என்ன சொல்றான்னு கேட்டு அதபடி நடந்துக. என்ன அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமலை சொல்றது கரெக்ட் தான்.
3: வெளியில் செல்வத தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போனும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண் லாரி, உப்பு லாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூவை கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. நீச்சம், புதன் வைக்கிறோம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: போட்டு
1: வஸ்திரத்தால
3: மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, இத எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேறு திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு உடம்ப எல்லாத்தையும் அழுகுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்திருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கானே ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டதே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்றே பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பின்னு இருப்பேன். அவன் தான் சொல்றானே, உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

மாதிரி என்ன தத்தா இது மக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன். இது கழிச்சாடா இவன் லவ்ல.

0: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா.
1: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
0: என்னடா சொல்றீங்க
1: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம்
0: பண்ணிட்டாங்க.
1: இவங்க வழக்கப்படி
0: எரிக்கணுங்கிறப்படி
1: புதைக்கணுங்க. கோஷ்டி தகராறு.
0: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய. எங்க அந்த மியூசிக்கு? ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
1: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
0: மகன் எப்ப வருவான்?
1: தெரியாது.
0: ஏன் தெரியாது?
1: அவ ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
1: ஆமாயா.
0: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்கதான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்கதான் இலவசம், மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக். யாரு இந்த ஜுனூன் சேட்?
2: இந்த அம்மாவுக்கு நீ தத்து பையனா இல்ல பேத்த பையனா?
0: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
2: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
0: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நெல்சு மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
0: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
0: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
0: போடா.

0: பாட்டிங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பன் மானு சண்டை ஓடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா உடமாட்டேங்க பாட்டி. அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ,
1: வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும், போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க?
3: எல்லாரி, நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குதே. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அத நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தவன் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படிரா, பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருது, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா
3: தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன், ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா, வாடா மின்னலே. கண்ணம்மாப்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே ஆட்டோமேட்டிக்கா போயிச்சேரு.
1: மீட்டர்
0: தூசி துரும்புக்கெல்லாம் நான் மீட்டர் போடுறது இல்ல.

0: இவன் சின்னவனா?
1: வேண்டாம் கண்ணு கரை இன்னும் ஏய் பெரியவனே வந்துட்டா.
0: காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஐயோ ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம் தான். டேய் டேய் டேய் சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறது எல்லாம் ஆட்டோல ஏத்தனால முடியாது.
1: இத புடிப்பா, நான் முதல்ல ஏறிக்கிறேன். அடிக்கடி பச்சரம் கண்ணுங்களா பாட்டு தாராளமா
2: உட்காருங்களேன்.
0: ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையவே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அடியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி
3: கட்டிட்டீங்களா?
0: பாடி எடுக்கிற மாதிரி அதான் தங்க ஊதிட்டீங்களா?

0: பொன்ராசு
1: தாத்தாவுடைய அப்பா சிந்திராசு செத்து போயிட்டாரியா, அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? இங்க
1: செத்தவனுக்கு போற மாலைய போய் உனக்கு போட சொல்ற, ஓரமா இல்லையா என் ஒழுக்கு?
0: நீங்க கிடையாது, நீ மட்டும் போட்டே. எல்லாம் நல்ல மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அவன் சத்தம் போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏண்டா நீ போகலையா?
2: அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீடு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சு.
0: இப்ப
2: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

0: நடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைபு தானே
1: ரைட்டு.

0: மன்னர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி
2: வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி.
3: எனதரும 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
1: அமைச்சரே,
4: மன்னா,
1: இந்த லகடபாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம்,
2: தாங்கள் வந்த நோக்கம்?
3: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
2: பரிசு பாடு, பாடி தொலையும்.
3: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
2: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிளரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
3: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
2: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
3: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
2: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
5: உனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
3: எப்போது திட்டினேன்?
5: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
3: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
5: மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாறி என்றாயே.
3: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளல் நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன்.
2: முடிச்சவிக்கி,
3: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
5: மூடா என்றாயே.
3: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
2: புண்ணாக்கு,
3: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
1: வேற என்ன சொன்னான்? அமைச்சர், இந்த முறை மாட்டுவான்.
2: என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
3: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
2: அப்படியா அர்த்தம்?
3: அப்படித்தான் நான் பாடினேன்.
2: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு.
3: மன்னா,
2: என்ன
3: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
2: தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யார் அங்கே? அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடு.
3: இது அநியாயம்,
2: அக்கிரமம். எனக்கு இது நியாயமா? நன்றாக தூவுங்கள்.

இப்படி சூடு.

கிட்டும் முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு. எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா? எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா.

0: கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு.
1: கண்டி பெண்ணை வண்டி காமல் நெஞ்சு புள்ளை ஆடவிடு.
0: மெல்ல துள்ளும் கள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு.
1: அம்மடி அம்மடி அம்மடி அம்மடி அம்மடி அம்மடி அம்மடி.

0: புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
1: ஓ, பாட வேண்டுமா?
2: வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாக.

நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். Is anybody interested in singing with me?

0: சமூகம் வரும், நாங்க எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?

வனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: மேலே கேட்காதே.
1: பௌர்ணமி நேரம் பாவை பொருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்று கொண்டு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள்.
0: மேலே கேட்காதே.

0: அதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில்
1: இருப்பது. நேத்து வர சொல்லி சொல்லிவிட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லிவிட்டியா? சொல்லிவிட்டு இருந்தா என்னன்னா என்ன வந்து நின்றுப்பா?
1: என்னவா வந்து நிப்ப?
0: எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பேன்?
1: ஏ நீ செவிடா.
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டி தண்டா எல்லுன்னா என்னையா வந்து நிப்பாங்க? நான் எல்லுன்னா நீ என்ன வந்து நிப்ப? நான் என்னன்னா நீ என்ன வந்து நிப்ப?
0: இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், முள்ள மாறித்தனம்,
0: இல்ல ராசா,
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா
1: கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்க வேற ஒண்ணு செய்யற.
0: நீதான்
1: கைய காலா நினைப்பியே
0: ஆரம்பிச்சுட்டானே.

0: பதிமூணு இங்க வருமா?
1: வருவீங்களா?
2: ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்?
0: ஏங்க இது உங்க ஒய்ப்பா? உனக்கு இது அவசியம் தேவையா?
3: தேவை என்ன தரவா போறீங்க?
0: என்னங்க ஒரு ஆட்டோல ஏழு எட்டு பேர் ஏறாங்க?
1: அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
2: சேர் ஆட்டோ
0: கூப்பிடுறேன். என்ன
1: ஷேர் ஆட்டோனா? பங்கு ஆட்டோ.
2: பங்கு ஆட்டோ?
0: பங்கு ஆட்டோ என்னங்க? பங்கு ஆட்டோ
1: கூந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும்.
0: சொல்லுங்க சார்.
1: பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
0: சரி,
1: முதல்ல ஒன்பது பேர் ஏறினாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறாம்பாரு. அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ.
0: என்னது, ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீடு கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு.
1: பின்னாடி ஒரு வண்டியில
0: பத்தாவது
4: இருக்கேன். போன வாரம் என் பொண்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு
5: அதெல்லாம் இருக்கட்டும். மனுஷன் அந்த ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க.
0: போலாம்
4: என்ன
0: பங்கு?
4: என்ன
0: பங்கா? என்ன
4: நீதான் சொல்ல.
0: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாயா குடுக்கறதுக்கு சேர ஆட்டோம். எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் ஆகுற காசு குடியா என் ஜீன்ஸ்.
4: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு வேங்கல நாயை விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குறா, போடா உள்ள.
0: ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடி அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபுறாதனால ஒண்ணும் நடத்தமா? ஆமா, உன் பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட சிறுபல திறமை நடக்கிறீ?
4: தர முடியாதரா?
0: தர முடியாத உன விட்டுருவா? நானு
4: நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா, நான் ஒன்ன விட்டா தரடா.
0: கொல்லாம

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சா தான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு?
0: அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: டுபாக்கூரா? அது என்ன அது? டுபாகர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி டுபாகர் தெரியாதா?
0: ஐயோ,
1: டுபாகோர்னா இருக்கிறத இல்லேன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது, அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்டு ஃபேஷன். டுபாகோர் டகாட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள
0: கரெக்ட் மாம் சார்? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன
1: பண்ணு? என்ன மாப்பிள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணும் கேக்குறே? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்தலை போட்டு நீ பேசுற பேச்சாது. சாரி சார்.
0: அது அதுக்கு இல்லை மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜுக்கு எடுத்து அப்படிங்கிற பொட்டி கடையில் போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது,
1: ஓ அரசக அரசக அரசக, see my மாப்பிளை டேலண்ட் சூப்பர்.
0: ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
1: காலையில 5:30 எழுந்திருச்சு, திப்பு திப்பு ஓடுவாள்ல, ஜாக்கிங். யா,
0: நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
2: டாடி, பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதாளு, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
3: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே?
2: யாரை தேடுறீங்க?
3: டாக்டர் தாம்மா, கூடவே வந்து கரைக்கிறனாரு.
0: வணக்கம்.
4: பெரிய உலகம் முழுக்க சொத்து இருக்கு. நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கி இருக்காரு. பேசிட்டு கோடிகளை இந்தியா ரூபாய் இல்லையா? அமெரிக்கன் டாலர் 40 பெருக்கும்.
1: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சுட்டு வந்தீங்க?

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட தா தீம் தோம் நம் சம் சம் தா.

0: பண்ண முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கணும் அப்படின்னா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

0: இன்னைக்கு போட விட்டாங்க. என்ன வெயில்றா, குடிங்களாசி போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: குப்பலாரி
0: ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா நீ, என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போய்யா, என்னையா பாக்குற போயாக்கிட்டு சும்மா.
2: காசு இல்லப்பா, காசு
0: காசு காசு இல்லைங்களா, யாத்துக்கு அல்ல காசு, என்ன பழைய

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வழியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை வீது மத்த வச்சுறையா? என்ன மனுஷன் ஐயோ, தீப்பட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி தலைவரிக்க முடியாது? என்ன
0: ஐயா காப்பாத்துக்கியா, என்ன காப்பாத்துக்க?
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லி என்ன?
0: ஐயா பேய கண்டாலும் பாத்துட்டியா?
2: பேய பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது, அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்ன குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறியா, இங்க என்ன குண்டிய காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா.

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரர் கூப்பிடு. ஏன், எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
1: ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற.
0: என்னது இது, ஃபுல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் ஃபுல் பேண்டா?
1: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
0: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரனா இருந்த.
1: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
0: கொடுக்க மாட்டேன்.
1: ஏன்,
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
1: நீ சைக்கிளை கூட, நான் போய் கூட்டியாறேன்.
0: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா.
1: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
0: உன் பேர் என்னப்பா?
1: காரமட ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா.
1: தரமாட்டேன்.
0: எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
0: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ற?
2: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே.
0: வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டு சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறேங்கடா. போடா.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: இனிமே வண்டியை தள்ளினாத்தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியே ஏமாத்த வாங்கிட்டீங்க?
1: பழைய இரும்பு சாமா இயம் பித்தாளுக்கு பேர் சம்பளோ.
0: கொஞ்ச நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான்.
1: அண்ணே
0: தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ
2: அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்து போயிடலாம்.
0: சரி
1: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
0: சார் நீங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவோம் போற. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு
2: வந்துட்டியே?
0: நான் இங்க விளாண்டு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே படுத்துனாரு. அடே எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அடே என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
1: இது என்ன
0: டூரிங் பேக்கேஜ்? இடம் பிடிக்கல.
2: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
0: எங்க போறாரு?
1: என்ன டிபன் வாங்க போவாரு?
0: இப்ப நான் யாருக்கு?
1: எனக்கு தான்.
0: இது நம்மள மாதிரி வாசிக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆடு அம்பர்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தலை தின்ட்டியா? எந்திரா போடா போ, ஆறு இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு?
1: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
0: பரவாயில்ல,
1: தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
0: என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன்.
1: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: கட்டுறானே, எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்தன் மட்டும் தர மாட்டேங்கிறானா?
1: ஒருத்தன் மட்டும் தர மாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ணா.
1: தெரியுமா? இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் எண்ணெய்ன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிமிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றதோட கஷ்டமான காரியம்டா. அதனால ப்ளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு குடேடா.
2: நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
3: சக்தியோட மச்சான்
2: என்ன? இப்போ நீ பணம் தர போறே இல்ல, சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா? சக்தி
4: சக்தி சக்தி சக்தி சக்தி
3: இந்தாங்க. அங்க அங்க

0: பிரியா, இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இருக்கு கட்டுப்பம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹாய்
3: நா கூப்பிட்டீங்களா? நா
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாது முடியல. பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கா? நீ
3: என்னன்னா அது நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம போயிட்டேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க?
2: என்னது பண்றேன் மறுபடியும் ஏன் டென்ஷன் ஆகுற? நீ என்ன கேக்குற? நீ என்னது என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கனா ஜெட்டி செட்டி
2: தெரியாதா? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கன? நீ டேய் உன்ன தண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்ன தண்டா உன்ன தண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டல நிப்பாட்டு, சிமிட்டல நிப்பாட்டுக்கறல. இன்ன முறைக்கிற அட பாரு. ஒரு மனுஷ பேசிட்டு இருக்க எதுக்குடா அப்ப கதை சாத்துற? நீ எதுக்கு சாத்துற? ஓஹோ பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரிய கூடாது. நானு அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்குறமா இல்லையாடா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற.
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ எட்டுக்கிட்டு வேற வருதா?
2: யாரு நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துனேன்.
3: அப்ப நீ தான் நரி?
2: அப்ப
3: என் மூஞ்சேவா எங்க வாங்கினு கேட்ட.
2: எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க?
3: வாடா, இனிமே இந்த ஜெட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க. முடியல என் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டாந்துறேன்.
3: இந்த ஃபேனை போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ
3: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: டேய்
2: என்னங்கய்யா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுருங்க.
3: தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம்.
2: எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க. நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணி விட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமடா, கதையே காணமடா.
1: என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேட்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லைன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: கிராமம்ங்கிறது லொகேஷன். அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி காட்டுறான்.
0: காட்டுறோங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா என் டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. கீழே உட்காரு, கீழே உட்காரு. உன் பொசிஷனுக்கு போடாதீயே. ரொம்ப குளிக்கிற சீன் நீ எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்லாம் ஆனந்த கூத்தாட போறாங்க.
1: ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிவிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏன் குளிக்க மாட்டேங்கிறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கா? பச்சத்தண்ணில குளிக்காதான், ஆவி பிடிக்கணுங்குது.
0: இந்த வீட்டுல ஏன் ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு பிடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்

நடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்.

தேடிக்கிட்டே புல் கட்ட தேடிக்கிட்டே.

0: ஏட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி
1: வந்துட்டான். மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
1: ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு உண்மையா இல்லையே? ஓசிடிக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
2: சார், என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க.
1: இப்ப அப்படிதான பேசுறேன்.
2: ஆனா ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டன் தான் எல்லாத்தையும் கணிக்குது.
1: ஏன்டா மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா சொன்ன?
2: என்ன சொன்ன?
1: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல.
2: இப்பவும் அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
1: டேய், பத்து நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர்
2: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்க போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
1: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுறியா?
3: சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
1: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு.
3: சார், சூப்பர் சார்.
1: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே உண்டுதானா?
3: எந்ததா சார்?
1: நம்பர் சொல்லு.
3: 0006.
1: ஆ, சொல்லு.
3: வர சார், ரொம்ப தேங்க்ஸ்
1: சார்.
3: டிபார்ட்மெண்ட்ல
1: செலவு பண்ணியது வாங்கி வாங்கி கொடுத்திருக்காங்க. மெசேஜ் பாஸ் பண்ண மடக்கி பிடிச்சிருப்பேன்ல, அதை விட ஓடி புடிச்சு விளையாடாம அவன் பேட்டி சுத்திட்டு இருக்கீங்க.
3: இது 6 மாசம் சீக்ரெட் ஆபரேஷன்.
1: 6 மணி நேரத்துல பண்ணிடுறாங்க. 6 மாசமா அவனை வச்சு அப்படி என்னெல்லாம் ஆபரேஷன் பண்ணீங்க?
3: உன்ன வந்து வச்சுக்கிறேன் வண்டி
2: அடியா. பாத்தீங்களா சார், அளவு விடுறான். அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான்.
1: அக்கல் இருக்கிறது அதனால பாடி ஸ்ப்ரேவா கைய விடுறான். எந்த தீவிரவாதியை தப்பிக்க விட்டனோ அதே தீவிரவாதி கமிஷன் கண்ணுக்கு முன்னாடி புடிச்சு டபுள் ப்ரொமோஷன் வாங்கல. என் பேர் ராஜேர் இல்லையா?
2: சார் சார், அவங்க அப்படி போறாங்க சார்.
1: போனா போகட்டும், டார்கெட்ட ஷார்ட் கட்ல போயிடலாம். ஏரியா
2: சார், ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
1: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. ஜஸ்ட் மிஸ் டா
2: சார், இன்னைக்கு வடக்குல சூலம், லெப்ட்ல திருப்புங்க வண்டிய.
1: வடக்குல சூலம், வாயில முருளி சேசிங்கல. ஜோசியமா சொல்ற ஈரட் அப்படி வாயில சொல்லி விடுற மாதிரி.
2: சார், நேரா போய் மோத போறீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல?
1: ஃபயருக்கு ஃபியர் தெரியாதுடா. சார், ஒரு கவர் விழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பிரெண்ட் உட்காந்து வர வேண்டியதானே?
4: தீவிரவாதியை பிடிக்க உன்னை யாரா வர சொன்னது?
1: சார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுப்பீங்க.
4: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டி ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி
1: ஏட்டா,

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: பிளைனா பிரவுன்ல
0: மாத்திடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோ
0: இது? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
1: என்ன இங்க ஒரே சத்தம்?
0: கலாட்டா ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
3: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய்
3: சொன்னா யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆள் சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், மூணே மாசம் தான், கை வச்சு வர கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பற்ற பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா
0: இருப்பீங்களா? மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா, இவன் சொல்றத நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புனு கால்ல விழுந்துருவானுங்க.

0: பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: What would you do if what had to be done could only be done by you?

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்துல ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ணா
0: அது இல்லையா? நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அத கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
1: ஏன்,
0: நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம், என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவ, என்ன சொல்லுவ, சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற, நான் என்ன சொல்ல
2: போறேன்?
1: உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

0: உன்சாமி, உன்சாமி, உன்சாமி
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. உன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி?
3: முன்சாமி,
0: உன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வல்லியாண்டி, அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்
2: ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
0: அக்கா வா. முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: எங்க வருது?
0: அடிச்சு நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவன்னு சொல்லி நாலு தெருவு பிச்சை எடுப்பு போட்டிருக்கேன்.

0: நடக்க முடியாம உட்கார வச்சு தள்ளிட்டு
1: வர்றான்.
0: இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசை இருக்கா?
1: விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில் எழுதியிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி வைக்கிற?
1: இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா.
1: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி
0: யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
2: நான் அங்கேயே சொன்ன வேண்டாம்னு கேட்டியா?
1: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வச்சிருக்கேன்.
1: மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: மாடி போலாம்.

0: என்ன
1: லாங் டிரைவ் போலாமா? நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறான். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவான் அங்க கூட்டிட்டு போயிடுவான் படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

அடுத்த தெருவில் இருக்கும் குப்பைக்கு மூக்க நீ மூடுறியே, உனக்குள் குவிஞ்சு கிடைக்கும் குப்பைய மறைச்சு ஓடுறியே, உன்னோட ஆளோட அழக அழக இழுத்து மூடுறியே, என்னோட ஆளோட அழகர

0: Emilio Escobar Gaviria. Plata o plomo.
1: What, bro?
2: Mm-hmm.
1: நடனம்.
2: Mm-hmm.
1: சாங்க.
2: பாங்க.
1: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
2: இல்ல சாங்க.
1: சாங்க எங்க பாட?
2: வாங்க வாங்க.
1: என்னன்னா?
2: My song, you can't sing.
1: No, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறே மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்யூபங்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூட்டா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போனாரே உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கயா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு?
3: எடுங்க சுமாரியா, ஆத்தா வையல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
2: இல்லையே,
0: எனக்கே தோணலையா. நான் உன்ட்ட கொடை கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
0: ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறைய மூக்கு குத்துறைய டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: பம்பு
3: பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே.
4: ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
0: ஆமா, இவர் வலம்புரி ஜானி, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
0: நாகம். அதெல்லாம் மாதமா இருக்கு, டக் பேக்கு. இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இது அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்
3: ஆத்தா. ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது ஆத்தா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே கபாலத்துல
0: ஏத்திடுறேன். இதுல அஞ்சு தலையை கொண்டாந்து ஏத்த போறீங்களா? எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். இப்ப என்ன மழையா பெய்யுது? வேணுங்க போது அந்த கொடைய நான் பிடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா, தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு?
0: என்னது, டாடாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிச்சமிச்சி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கியிருக்கோம்.
0: சிங்கமோ?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க.
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: வேண்டுதல் ஏழம் பிச்சை மணி நொச்ச மணி
1: வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கெழுத்து வந்திருக்காரு. இனிமே ஓரும்லதான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா
2: வணக்கங்க.
0: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கெழுத்து வந்திருக்கா? பேசாம கோயில் உட்காந்து பகவான் மேல பாட்டு போலாம்ல. சாரி, நான் யாரையும் ரூம் பண்ணா சேர்த்துக்க முடியாது.
1: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
0: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம்
1: பண்ணிட்டேன். ஓகே, பண்ணி தொலை.
0: ஹலோ, வாங்க பங்களாதான், பங்களாதான் ஒரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வர
2: கூப்பிட்டீங்களா?
0: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன். கணக்கெழுத்து வந்திருக்கேன்.
2: ஆமாங்க.
0: மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாள.
2: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
0: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லியிருப்பாள.
2: சொன்னாங்க.
0: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாள.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
0: என்கிட்டயும் சொன்னானுவளே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
0: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
0: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: துவச்ச கையோட வேலை கிடைச்சிடுச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
0: இங்க காய போட்டுக்கலாமே.
2: இத
0: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல அங்க போட்டுருங்க, கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
0: அவளை சுத்தம்
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்
0: பாத்து. படாது படாது படாது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இத கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
0: வச்சிட்டு சொல்றேன், என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
0: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கெழுது வேலைக்கு சந்தவே நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ண.
0: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவே ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா?
2: இல்ல, இது கவுளியா இருக்கு.
0: இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்?
2: எம்காம். எம்காம் ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா?
0: உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை.
2: தெருவுக்கு போறேன்.
0: அதுக்குள்ளயா? இன்னும் நாள் இருக்கு.
2: என்ன?
0: இல்ல, டீப்ளை டீப்ளை
2: பார்த்தாலே தெரியும்.

0: பாட்டில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்

மப்பிள் அப்படிதான்டா கேக்கும்.

0: நல்ல டீப் லைட் வியாபாரம். இது வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற.
1: அழுத்துக்காதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க.
0: எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற? நீ
1: உங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா.
0: முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்கா பா.
1: அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா.
0: இங்கிலீஷ்ல வந்து விஜிபி.
1: இன்னொரு தரம் சொல்லு.
0: விஜிபி.
1: இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற விஜிபி பிரதர்ஸ் உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க.
0: அட பாரியா, யோ நான் முன்னேறேனா இல்லையா நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்?
1: எனக்கு பல்பு வேணும்.
0: 40 ரூபாய் கொடு.
1: 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா?
0: 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு.
1: பரவாயில்ல கொடு.
0: அது எரியாதியா?
1: பரவாயில்ல கொடுங்கறல.
0: என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற?
1: இப்ப பாரு
0: என்னத்தை பாக்க. என்ன நடக்குதுங்க? யோ, என்னையா கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற?
1: கால டிபனே இதான்.
0: கால டிபனா? அப்ப மத்தியானத்துக்கு
1: 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம்.
0: சீரியல் பல்பம் தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு?
1: நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான்.
0: ஏன்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்ல சொல்லப்படாதா? சரி சரி,
1: நீ கொஞ்சம் சாப்பிடு.
0: எது? நான் சாப்பிடவா? எனக்கு அவனை போய்
1: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்.
0: நான் சாப்பிட்டா அவரு கிழிஞ்சிரும்டா.
1: நான் வேணா ஊட்டி விட்டா?
0: நீ ஊட்டி வரியா? என்ன
1: சாப்பிட மாட்டேங்க நானே?
0: ஐயோ பயல, இவனால நமக்கு கெண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சு.
2: ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் கூசும் தரே.

என்ன சத்தம்? காது ரெண்டும் கொசுதடி கண்டுபிடி, என்ன சத்தம்?

0: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா.
0: ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணா, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா
0: இல்லையாண்ணா
1: சொல்லுங்கண்ணா.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்கணும்னு உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து நான் எந்திரிச்சு போ.

0: முருங்கலா தோத்த ஒண்ணு
1: என்ன ஆலயம் காணும் பேரையும் காணும் வேலைக்கு வர காணும்
2: ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா அதனால வர முடியல.
1: அப்படியா? இந்தப்பா சர்வர மாப்பிள்ளை நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்கா.
0: என்னங்கடா ஆள் ஆளுக்கு வக வகையா தின்னு போட்டு நான் தரேன் நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க, யார் தாண்டா தருவீங்க?
1: அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான். பாவா டேபிள் தொட சீக்கிரமா இலைய போடுவா.
0: வேற ஏதாவது வேணுமாப்பா?
3: வேண்டாம்பா சாப்பிட்டதே போதும். வாங்கக்கா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் தம்பி.
1: யாரு மச்சான்?
3: என் பெரியமா பொண்ணு. வணக்கங்க.
4: வணக்கங்க.
5: ஏய் வா சர்வர், அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளையோட சேர்த்துக்க. ஏய் உட்காரா.
0: சரி சரி உட்காருங்க உட்காருங்க.
2: சர்வர் இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க.
3: தம்பி அண்ணன் இருக்கும் போது
0: இருத்தியா இவங்க பிள்ளை உங்க கூட சேர்க்கணுமா?
1: ஆமா.
6: மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வண்டியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரஞ்சு போல் இருக்க. சமாளிப்போம். சர்வர் வாய வேமா.
0: என்ன வேணா?
6: இலைய போட்டாப்ல உன் ஜவுரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடும் நாங்க.
0: அதை தாயா கேக்குது. என்ன வேணா?
6: ஒரே ஒரு காப்பி வேணும்.
0: ஒரு காப்பி?
6: ஆமா. ஓ காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன். ஊத்தி அலக்க போறோம். எடுத்துட்டு போயா.
0: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி.
6: சாப்பிடறதுல ஏன்டா இந்த அழுத்த அழுத்துற? எப்படி சாப்பிட முடியும்?
0: நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற, நாளத்த கூடாதா? குடுக்கறத குடுத்துட்டு போயா.
6: நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? பாண்டி என்ன எந்த ஊர்ல இருக்க?
3: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில்
6: ஆயிட்டேன்லயா. என்ன வியாபாரம் பண்ற?
3: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
6: பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ் யா?
3: அது வந்து பல பல பிசினஸ் பா.
6: உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: காப்பி இந்த அவன் பில்லு.
7: அட பாவி, தெரிஞ்சவன்னு அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு தின்னுட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்?
6: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா. இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா. அவன் புள்ள நம்ம கட்டிட்டு அப்படியே ஒட்டிடலாம்.
3: என்ன
6: கையில சேர்த்து கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அறிஞர் நம்ம ரெண்டு பேரும். உனக்கு நான் பில்லு ஒரு மனுஷன் மூஞ்சி முடிக்க முடியுமா? தெரியாத டொச்சா பேல.
0: பில்லு
6: அறிவே இல்லப்பா உனக்கு. 1573.
0: தொழில் பண்ண
6: முடியுமா?
0: வெளியே போக முடியாது.
8: ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. இங்க என்ன
6: சொல்றேன்? ஆளு எங்க எக்கச்சக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்கிறான்.
0: நான் ஒன்னும் ஏமாத்தல முதலாளி. இவன் தான் 1573 ரூபாய்க்கு தின்னு பில்லு கட்ட
6: மாட்டீங்க.
8: எங்கிட்ட 500 ரூபாய் விட்டதுக்காக இப்ப 1500 ரூபாய்க்கு தின்னுட்டு அதை ஈடு கட்ட பாக்குறியா?
6: அதத்தாயா நான் கேக்குறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட 500 ரூபாய் ஏமாத்துற அன்னைக்கே உன்னை நைட்டோட நைட்டா வந்து கொலை பண்ணிருப்பேன். உழைச்சு போய் சொல்லு விட்டு இன்னைக்கு இவனை விட்டு 1000 கணக்கா ஏமாத்த பாக்குறியா? அம்மன் ஜல்லி வாங்க முடியாது. என்கிட்ட உன்னால
8: தர முடியாது.
6: முடியாது.
8: தர முடியாது.
6: முடியாதுடா.
8: அப்படி நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும்.
6: இங்க என்ன கேட்க போற?
8: கேக்குறேன் பாரு. இது என்ன
6: உளுந்த வர?
8: இந்த வடையில வேற மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ?
6: இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன? போராட்டி என்னையா? இது ஒரு
8: கேள்வியா?
6: இதுக்கு உருப்படவே உருப்படாது. போ
8: சம்பாதிக்கிற மவர கட்டையா பாரு.
6: உண்மைதாயா? பாக்க கிறுக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற? ஆமா மதுரை பக்கம்லாம் வர்றதுண்டா?
8: இதுவரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேத்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போறேன்.
6: நேத்தி கடை எல்லாம் இருக்கா? வா வா வா, மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி. எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி.
8: உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு?
6: அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு.
4: காப்பி காப்பியா காப்பி.

தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு தக்கஞ்சொல்லு

Okay.

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிரென தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம். Takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita tak

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது, கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குற சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரைக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி எதையோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ வேற ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ண மாதிரி ஹாப்பி ஆகுற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது, தண்ணீரை கண்டம் ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: ஓ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்ட வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா.
1: என்ன இது, நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: அதான்டா இன்னைக்கு ஸ்டைல்.
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு நான் இன்டர்வியூ போட்டு போறோம்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாறி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

கேக்குதுல வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது, கழட்டி விடுறது. என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்ச ரூபா போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன
2: பண்ண
0: யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு.
3: என்ன என்ன தெரியல உனக்கு
0: ராணி?
4: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
0: அது யாருப்பா?
3: அவர்தான்
0: வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ
3: எதுக்குடா? சாப்பாடு சாப்பிடு.
0: சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து நீங்க வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாலு பிள்ளை வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீங்க.
0: என்னடா, நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா? இப்ப சாப்பிடணுங்க.
3: ஆமா,
0: டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இது யாரா? நம்ம வயலுக்கப்பா, கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி, லாரி பின்னாடி நிக்குது.
3: லாரியாமா?
0: பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேன்டா.
1: நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே பாக்குறானே பாக்குறானே
0: சாப்பாடு இட்லியை பண்ண சாக்கிட்டா. அதவா
4: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
1: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்போ. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடலாப்பா.
4: கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
1: தேங்க்ஸ்ப்பா.
4: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

0: வாங்கயா வாங்க. கரகாட கோஷ்டியா? என்ன ரெண்டு நாளைக்கு
1: முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குருமாட்டு கறி நல்லா சொன்னாங்க,
0: சாப்பாடு எல்லாம் நல்லா போட சொல்றோம், ஒண்ணு கவலைப்படாதீங்க.
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாதுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோடலாமா இருக்கான்னு சரி பார்த்துக்கிறாங்க.
0: அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆடப்பட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆனாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டினப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போகணும்னு தெரியாது. இத்தனை நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுவதுக்கு அவங்க ஆட சொன்னேன். என்ன தப்பு? இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ, இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
3: ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்ட கலாட்டாவா?
3: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
2: உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம நிக்கணுமா? அதுக்கு இல்ல, எவ்வளவு பேசாம வாங்க.

0: சுந்தரம், மணவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்குலாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்டேன். நீ
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாது அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற? பின்ன
2: என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் திரியறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் குட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் குடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்.
3: அப்படி கேளுங்க ஆண்டி. இந்தாங்க இதை முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து, அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமானவங்க லைன்ல. அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
2: என்ன பாதிக்குது?
3: என்ன பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வந்து ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் இப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவின்றது வேணா?
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: ஏ பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வையி, வெத்தலை பாக்க வையி, வெங்காயம் வையின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்ல, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா
0: எடுறா கைய,
1: கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா பனாரஸ் பட்டுல சலங்கை ஒளி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
0: சடப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க, இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குதே. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் ரவை ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்
0: என்ன?
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க.
2: மிளகாய் எப்படி?
0: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகாய் அப்படி கிடையாது.

0: மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல.
1: காபி ரெடியா?
0: ரெடி.
1: கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம்.
2: கல்யாணம் ஆகி போச்சு.
3: எவடா உன கட்டிக்கிட்டா?
2: கட்டிக்கப்படாதடா.
3: இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன்.
2: அடே, நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
3: எப்படி?
2: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான்.
3: போச்சுடா.
2: ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
3: எப்படி?
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
3: அப்புறம் சோறு,
2: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
3: அப்புறம் காபி டிபன்,
2: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
3: அப்புறம் வீடு.
2: அவ்வளவுதான்.
3: ஏண்டா, உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
2: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஏமாம என் மேல கேச போட்டான்னா
3: கட்டாயம் போடுவான். கரெக்ட்.
2: ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
3: அது வேற மாதிரி எனக்குடா.
2: சரி, என்னன்னு தான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட் அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
3: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
2: என்னடா அது, அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்டயா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
3: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
2: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு
3: ஓடுனேன்.
2: அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு
3: வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
2: சரி, போறப்படு.

0: ஜாஜ், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கல்ல, ம் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அவகிட்ட 1 ஹவர் பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேராக ட்ரெயின் ஏறினவன் தான். இன்னும் திரும்பல, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. மொட்டை
1: ஏ
0: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே, நீங்க பே பண்ணுங்க.
1: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
0: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்குன்றதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
1: எனிவே ஐ அம் சிவா.
0: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
1: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
0: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு பேட்ஸ்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருத்தருவா அழைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணம் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசிக்கு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி.
1: என்ன திருட்டா?
0: என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.

0: சார்.
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாருங்க?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க.
1: வாங்க வாங்க
0: வாங்க வாங்க.
1: வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்த போய் ஒரு நிமிஷத்துக்கு முடிச்ச கேட்டு போங்க.
1: சொல்லுங்க
0: என்ன பண்றீங்க? ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல?
1: ஆமாங்க.
0: அத அடிப்பக்கமா திருப்பி
1: சரிங்க,
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
1: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
1: சரிங்க.
0: ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டாலும் ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
1: சரிங்க,
0: அப்படியே மேலாப்புல பரபரப்பா தூவி விட்டு
1: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
1: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
1: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு
1: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு
2: வாங்க.
0: அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கு, அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
2: ஊத்தப்பம் வேணும்,
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
1: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா.
2: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல போறே.
0: என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
1: இல்லனே கேரட், நெய், மிளகா பொடி,
0: அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா.
2: நான் சொல்லலனாலும் நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அங்கனா எப்ப இங்க இருந்து அங்க கேக்க?
1: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யாத்த புழுகுற, எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா, கேன்சல்ரா.
2: கேன்சல்ரா? ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல போறே.
0: என்னடா நடக்குது இங்க? என்ன
2: என்ன நொன்னு? எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்க. நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்கத்தை கடத்தாக்கி பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா? குடி பில்லு
0: அப்படி உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு
2: வந்தவங்களை வரவே நட சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்டுறது காசு வரும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன
0: டேய் ஹோட்டல் தானடா அது?
2: என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பாக்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான். டுபாவூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் யாரையா உள்ள வர சொன்னது? வெளியே போய் படிச்சு பாத்துறீங்க. இப்போ
0: டுபாவூரா?
2: என்னாலும்

எந்த

விடே, ஏதேதோ நினைவு தோணுதே எங்கே.

0: தம்பி, நான் யாரு?
1: பொறும்போக்கு.
0: ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன்.
1: முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்காரன்.
0: சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்டுல நீ யார்?
1: இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு
1: குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல?
1: சொல்லணும்.
0: சொல்லு.
1: வணக்கம்.
0: வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன். நீ படிச்ச வேணா, நீ நாகரிகம் தெரியாது உனக்கு?
1: வணக்கம். சாரி.
0: ஏய், சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு வரணும்.
1: என்ன டெக்னிக்கல்
0: அடிக்கிறாய்?

0: மனப்பாடங்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஓகே.

0: என்னப்பா கால் எப்படி இருக்கு
1: சார்? நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளே இருந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ள கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்டு குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டுது.
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
2: இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். தலகால புரியாம ஆடாதரா. என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

0: ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் நாயர், நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ போடுங்க.
0: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வடை டீ பேலன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
1: ஏன்டா வேணாங்கிற?
0: அதை ஏன் கேட்கறேன். காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கொண்டாந்து பெட் காஃபியை கொடுத்தா. அப்போ ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தா தான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃப் அம்மையை நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
1: டேய், பொறாமப்படாதடா. இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
0: கண்ணு போடாதீங்கடா.
2: அதுக்கு என்ன சொல்லிட்டா, கண்ணு போட மாட்டாசி. என்னடா பாரு,
0: ஏய், நான் உஷா வொர்க் அவுட் ஐட்ட போல தெரியுது.
2: ஆமாடா,
1: நீ பஸ்ஸியும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அத எப்படி அவ்வளவு கரெக்ட்டா உஷா வொர்க் அவுட் ஐட்டன்னு சொல்ற?
0: அது ரொம்ப சிம்பிள்ரா. நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா, பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க, நான் ரொம்ப நல்லவேன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க, அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா, பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

மாலையான பாடங்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.